கழுகலகின் நிலவு பிரதிமா அவர் நோவே உன்வார்சே கசக லீயகின் அமப்பு பிலிமே நோவே சகோதரியா சகோதரிய உன்வார்சே முழு விஸ்வய பலமு தேவன துன்வன ஸ்வர்க மவா பாலனே கரண அசீமித பலேன் பரிபூர்ண சர்வ வியாப்த மகோத்தம தேவியான் வான்சே ஒபகே மனசம தேவியான் வான்சேவ தேரினே ஒபகே ஆத்மய தேவியான் வான்சேவ அந்துரணவா நமுத் ஒபகே சிதட தேவியான் வான்சே பிலிபந்த காரண அவபோதவெனினே ஒபட தேவியான் வான்சே பிலிபந்த பிரஷ்ன கரபின் அவுருது கரணாவக் சிட்டிய ஹக்கி நமுத் தேவியான் வான்சேகே மகிமய ஒபகே ஹதவத்ர தேரென்னே சகோதரயா சகோதரிய இபேவின் முழு சிதின் தேவியான் வான்சேர கதா கரந்த ஒபே பூஜா தேவியான் வான்சேர வேடக் நே இதி பஹன் ஆலோகே தேவியான் வான்சேர வேடக் நே பஹன் ஆலோகேவத் கின்னென் கரண பூஜாவல ஆலோகேவத் தேவியான் வான்சேர பிரயோஜனவத் தே உன்வான்சே ஆலோகே வேவாய் கி சேக எவிட ஆலோகே விய ஒப கரண மல் பஹன் பூஜா பலதுரு வட்டி பூஜா தேவியான் வான்சேர அவசிய நே தேவியான் வான்சேம பீஜ உபதவன சியலு பலா சா சியலு பலதென விருட்ச பொலவ பிட்ட ஹதகனித்வாய் கி சேக எவிட ஏ சேவிய ஒப சதுன் கென் கரண பூஜா லே பூஜா பிலி பூஜா தேவியான் வான்சேர அவசிய நே வான்சேம அஹச பக்ஷின் கென்ற மே பூமிய படகா என சா சியலு சிவபா சதுன் கென்ற பிரியனன சனசுசேக மேவ் கருவானன் வான்சேர நமஸ்கார கரத் முழு ஆத்மேன் தேவியான் வான்சேர கதா கரமே சிடின்ன ஒபே வேதனாவ தேவியான் வான்சேர கியான்ன ஒபே லகம இன்னாயவத் ஒபகே ஹதவதே திபென பிரஸ்ன தன்னே நே ஒபட கோடக் ஆதரே கியன அய ஒபகே ஹதவத அதுலாந்தே திபென வேதனாவ தன்னே நே ඔබ ළඟ ඉඳගෙන ඔබට කන්න බොන්න දෙන අය ඔබගේ ඇතුළාන්තයේ තිබෙන කඳුළු දකින්නේ නැහැ ඔබ හැංගිලා අඳන ආකාරය එවුන් දකින්නේ නැහැ රාත්‍රී ඔබ ඇස් වලින් නැගෙන කඳුළු එවුන් දන්නේ නැහැ නමුත් සහෝදරයා සහෝදරිය ඔබගේ දෙවියන් වහන්සේ ඔබගේ ආත්මය විනිවිද දකින්නෝ මේ වෙලාවේ දෙවියන් මහත්තයා කතා කරලා කියන්න මේ ප්‍රශ්නය ඉන්න තැන දඩ ගහලා ඇස් පියාගෙන මුළු ශක්තියෙන් වහන්සේව නමස්කාර කරමින් උන් වාස

0: ஜீவ மானதேவி அன்பாசேட சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷ்கே பாலுட்டு
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உன்வாசிகே சிங்காசனே இதிரியே சிகிதா வெடி மஹல்லான் 24 தேனா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்சி திரியே வெந்த வெட்டிப்பின் ஒப்ப சதா காலேன் சதா காலேட்ட கௌரவே லபானுட சுதுசு தேவியன் மார்சி

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகல்வா தேவா அபகேதவே சுவாமினி பிதா.

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கின் அபகலவா தேவா அபகேதவி சுவாமினி பிதாகி புத்திராகி.